சிவம், சிவாஜி முன்றி, சுருமானி முன்றி, ஹீராமணி முன்றி, ஹிமாந்தி முன்றி, டோப்ரோ முன்றி, சாஜன் முன்றி, சிதேஸ்வர் முன்றி, பாடாப்பூர் சிவாஜி, டோப்ரோ முகேஷ், குஷல் முன்றி, ஜானும் சிங் முன்றி, சித்தி போஸ், சோனா பாபு சோனா ஆர் எஃப்எம் சிவா முன்றி, ஃபஜில்கா பஞ்சாப் சே ஆப் பூஷண் கேடா, விஷ்ணு கேடா, விஷால் கேடா, டிவான்சி கேடா, ஷாலினி கேடா, அரபி கேடா, லாட்டி கேடா, ஜீவன் சிங் புக் ஆர் சமஸ்த் கேடா பரிவார், கோலா பஜார் பக்சர் சே ஷத்தானந்த் ஆர்யா, அபயநந்த் ஆர்யா, பரமானந்த் ஆர்யா, பங்கஜ் பிரமோத், ரோஹித் ஆர் மோஹித்.